ஆவி கோடின அரே வாங்கின தொழுக்கா ஜோடின காக்கடி பிகாவி கோடின காதர்னி முழா துதி துது குழா பாவட்டான கேலா கோதாழா வாங்கின தொழுக்கா ஜோடின.